இன்றைய காலை சிந்தனை என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே நமக்கு தேவைதான். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் மே மாதத்தில் ஒன்பதாம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படுத்த பெயர் லவ் டுடே. இயக்குனர் பாலசேகர் இந்த வகத்தில், இந்த திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய், நடிகை சுவாலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் எடுத்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமித்தவர் சிவா அவர்கள்.

0: பெருக்கட்டு வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கட்டு வேண்டும் உயர்வு வாழ்க்கையில் உயர்ந்து போகும் தாழ்மையாக இருக்க வேண்டும் இன் டைம்ஸ் ஆஃப் சக்சஸ் ஹியூமிலிட்டி இஸ் நீடட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் டிக்னிட்டி இஸ் நீடட்
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

அனைவருக்கும் எமது ஓரம் சிவகாந்தொழியில் இந்த அதிகாலியில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்ல வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு சொல்றி புதன்கிழமை, இன்றைக்கு மே மாதம் படி 3ஆம் தேதி. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக இனி இந்த வாழ்க்கை மேலும் எங்கு போனாலும் மற்றும் அணுகே போங்க.

மீண்டும் ஒருவரே இனிய காலை வணக்கம் அவர்களையோ. இது உங்கள் செல்லமான ஆர்என் ஃப்ரீ வானொலி. உங்கள் மனசை புத்துணர்ச்சியுடன் எடுப்பவரும் இனிய புதன்கிழமை காலை நிகழ்ச்சலவா. எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதில் புதன்கிழமை என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் தொடங்கியதை நம்பிக்கையுடன் தொடருங்கள். வெற்றி அருகில்தான்.

இன்றைய காலை உங்கள் மனதில் இருந்த கவலைகளை எல்லாம் மறந்து ஒரு புன்னகையுடன் நாளை ஆரம்பியுங்கள். காற்றின் இசை, பறவைகளின் குரல், நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் நாளை அழகாகட்டும். மேலும் இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும், படிக்கும் மாணவர்களுக்கும், வீட்டில் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைய நாள் இனிமையாக அமைய எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள்.

ஆமாம், இன்றைக்கு ஒரு சாதாரண நாள் அல்ல, இது நம்பிக்கையை நினைவூட்டும் நாள். நாம் பாடி வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதை கூறும் நாள். கதிரவன் மெதுவாக உதிக்கிறது, பறவைகள் இனிமையாக பாடுகிறது, அதை போல உங்கள் மனமும் இன்றைக்கு சந்தோஷத்தால் மலரட்டும்.

0: Any more happy returns of the day?
1: இன்றைக்கு புதன்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி அடுத்த படனே நாம் சார்ல்ஸ் ரெனு ஒக்குலே வசிக்கும் திலன் முந்துசுவாமி தனது பிறந்தாட்டின அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் அப்பா கேசி, அம்மா அஞ்சனா, முன்னுசுவாமி குடும்பத்தா, தாத்தா கிருஷ்ணா, மேலும் அம்மாய் ஜீனி, மாமன் கென், கெவின் நாடி குடும்பத்தா, சமைப்பவர் சேர்ந்த பெரியப்பா ஜெயன், ஆறுமுகம் ஆகியோரின் சார்பின் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ஃபிளிகோ ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திருமதி மாயா சாமிநாதன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் வருண், மெலு அருந்ததி, மனோன், ஸ்வீதி, அதிஷ் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைக்கு தமாக ஊரைச் சேர்ந்த திரு வேதா திருவெங்கடம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். அவருடைய மனைவி மானிஷா, மேலும் சஞ்சய், வியூஸ்தி, மாலா, சரோஜா, அனாயிஸ், செல்வானி, குணசேகரன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். மேலும் அடுத்த பாடலே நாம் அலிபுயா பக்கம் வசிக்கும் சரோன துளசி லக்ஷ்மி பொந்துசுவாமி தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் விடகேகணும். அப்பா சுகேசன், அம்மா விமலா, தம்பி சிகன், வந்தனா, அம்மா வினோதா, மேலும் பொந்துசுவாமி, கோவிந்தன், கனியப்பன், வீராச்சலம், மேலும் ரமன், இரமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக எந்த பாடலே நாம் லெஸ் காலி ஊரைச் சேர்ந்த ராஜு நாய்கன், கமலாதேவி, ருதிசன், ஜெஸ்னி, ஆதவன், அத்தே நாயகி, அன்னாருவி, விஜயன் ஆகியிருக்கும் அம்மன் நாம் வணங்குகின்றோம். இதே வாட்டை நாம் காசி போர்ட்டிஸ் வசிக்கும் ருதி வீரா புத்திரன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் அம்மா அம்பிகை, அப்பா மூன்சாமி, மெய்யன், கேசு, வீரா புத்திரன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

உங்கள் நாள் முழுவதும் சந்தோஷம், நம்பிக்கை, நல்ல செய்திகள் நிறைந்ததாக அமையட்டும். சிரித்து கொண்டே இருங்கள், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். வாழ்க்கை இன்னும் அழகாக்கும். மாமர்களை அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.